அம்மாவுக்கு சொல்லிட்டா பாரதரீங்க பாரதரீங்க பிரபாவம் கலகி சத்து சிங்கவரிகரீங்க கொரோனா பத்துக்கும் திருநூலீங்க ஜகஜனிக செய்யா தவற முருண ஜிஜி தகத்னபாரிதரீங்க திருவிழி நைராசுக்கும் வசு கரிதோரீங்க